0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்குடா.
1: கருத்த பெண்ணே நின்னே காணாஞ்சிட்டு ஒரு நாள்.